0: ཁྱི ཕྱད མ རེད ཁྱི ཕྱད མ རེད ཁྱི ཕྱད མ རེད ཁྱི ཕྱད མ རེད ཁྱི ཕྱད མ རེད ཁྱི ཕྱད མ རེད ཁྱི ཕྱད མ རེད ཁྱི ཕྱད མ རེད ཁྱི ཕྱད མ རེད ཁྱི ཕྱད མ རེད ཁྱི ཕྱད མ རེད ཁྱི ཕྱད མ རེད ཁྱི ཕྱད མ རེད ཁྱི ཕྱད མ རེད ཁྱི ཕྱད མ རེད ཁྱི ཕྱད མ རེད ཁྱི ཕྱད མ རེད ཁྱི ཕྱད མ རེད ཁྱི ཕྱད མ རེད ཁྱི ཕྱད མ རེད ཁྱི ཕྱད མ རེད ཁྱི ཕྱད མ རེད ཁ
1: 我们的人都是我们的人都是我们的人都是我们的人都是我们的人都是我们的人都是我们的人都是我们的人都是我们的人都是我们的人都是我们的人都是我们的人都是我们的人都是我们的人都是我们的人都是我们的人都是我们的人都是我们的人都是我们的人都是我们的人都是我们的人都是我们的人都是我们的人都是我们的人都是我们的人都是我们的人都是我们的人都是我们的人都是我们的人都是我们的人都是我们的人都是我们的人都是我们的人都是我们的人都是我们的人都是我们的人都是我们的人都是我们的人都是我们的人都是我们的人都是我们的人都是我们的人都是我们的人都是我们的人都是我们的人都是我们的人都是我们的人都是我们的人都是我们的人都是我们的人都是我们的人都是我们的人都是我们的人都是我们的人都是我们的人都是我们的人都是我们的人都是我们的人都是我们的人都是我们的人都是我们的人都是我们的人都是我们的人都是
0: gendo de nyongwe, dadin lasa tudu gazo kimbo shunwa masi, gendu ni galo hubi. Jienji, chanpe yungla gazan ka jiba de ni, nima kate yuju tagyu dunyi basi.
1: Gendo, kakana zang.
2: Ah, oma nabe me hong. Nga nyongne, dendo jiyo.
1: Gongzu tuje che he san yin.
2: Nye che la jiji tuan me. Tujie che se ne jie yin. Ya, ya, de dong.
1: Ah, gen che ka lo ma no na. Nye ka zong bi xue tong tujie ma ri ya.
2: Ka zong ro di, chi re wa ru ca le ri.
1: Ru ca le ri ya? Nga ta ta rengu xin ren che xe cha gyn dong pa yin ca ri ya. Ta ne zong da ba mi bi ka nga xe gyu sa ma ri. La si chong ri to, nga nye ma tong zhan zha ri ca wa ma ce. Nye ko, ma ka xe ju cho ri.
2: Mujji maka hiju gyo na zamri. Rete ngi rewa shu nima maka hiju ba maze. Don chimbo zhubi rewa yo.
1: Nga jinda xe na pusan zhu, chi chi langten nong gyo ya.
2: Ji xe na pusan zhu ji tene, chi lhasa tang bo kiru ma yin bar. Deli song lu yong rim zang tang, ya chi zang tong gyo lir.
1: La so, nga lo san chi gyo zhu yin.
2: Chi gyo dong xe ju yi rengo xin rin cho bi, da ri zhomu ne, Rèn jò tè rèn gò gò zè rèn.
1: Zè lò.
2: Ma rè.
1: Gè lò chì chì chì chà chì xìng.
2: Ngè tòng xìng.
1: Chì chì gò nèn tòng xìng.
2: Ngè chù mì nè sè nè tòng xìng. Ngè kà nè jù nì yò dù lè zà bù yò mà gò. Lòng zù jù dù dè lè zòu zòu xè nà. Dèn dò qìng bù zù tù lò rè.
1: Lò sò, ngè gè lò chì gà lò nò wà zà gò jù yì.
2: Ong mò nè bè.